மற்றும் இசை குதோல்கி அனிசு முதல் குசரி சமுரை லட்பம் நவ சர்மனா சக்பா நோமாய்தம் கிரண்குமார்னா சரிங்க மற்றும் இசை

லாப்ன லோட் நலையும் நக்ன நாத்தலே பூ நங்ஷி ஐகி நீ ஐகி லாப்ன லோட் நலையும் நக்ன நாத்தலே பூ நங்ஷி ஐ

மக்கள் மத்தியில் தோறும் கியா சந்தோக்துன தகன் ஜரிவாசி மெகா ஹர்ஸ்டாம் அஹும் தஸ்மிக் மங்கா தசந்தோக் ஜரிவா ஆகாஷ்வாணி ஃபால்கி FM சங்காய் சேனல் தகினி ஹோசிக் பும்பம் அசிதா நசிகி சேனல் அசித தம்ஜரிவ தோறும் சிங் அமதி ஹயங்கி தோறும் மயாம்த நிங்சிங் ஜரி நிங்சிங் ஜவா சி ஹேக் லோய்வகா லாந்தோக்துன தகன் ஜெகினி நஹாரோல் கி கொஞ்சேல் ngasigi thoramda thamjeri quiz quiz sasida saruk yabigadaba school singdi eastern star higher secondary school johnston higher secondary school amadi royal academy wangjing quiz master da umar mk amadi scorer da lorinda yumna nimidam pung taruk mini nifu kangla channel degi kungangi thoram tahanjekini thoram gi ahan bada abujam yaifaba maitaina sakpa khunungi sei தோரம்கி அரோய்பதா மாய் பாக்னா கிஹோம் தாரிப லோங்மி கொன்தோக்ஜம் பிஸ்வஜித் சிங்கா உனதுன வரி சாப்பா உனவிகதவி குருமயும் சோனியா தோரம் புதோக்பா நோங்தோம்பம் ரோமா